0: நினைக்கிறாரு. ரேணி, கேணி, பேணி, சேணி. இன்னாதே கண்ட்ரோல் ஜீடா ஹோகே. சத்குரு ஆகதே நீ பரம் பேசதே ரேனே ஆனா சோ சத்குரு, சோ கால்சா சத்குரு ஹமாரா, சோ கால்சா சிக் ஓ மீரா சத்குரு ஹை. இத்தனி வடையாயி
1: கால்சா சோயே ஜோ நிந்தா தியாகே.
0: ਖਾਲਸਾ ਕਿਸ ਨੂੰ ਆਖਦੇ ਨੇ?
1: ਖਾਲਸਾ ਸੋਏ ਜੋ ਨਿੰਦਾ ਤਿਆਗੇ, ਖਾਲਸਾ ਸੋਏ ਲੜੇ ਹੋਏ ਆਗੇ, ਖਾਲਸਾ ਸੋਏ ਪਰ